0: vale ma le mie memory lost kila.
1: Memory lost? Call the doctor. யாரு சொன்னது?
0: மம கிழக்கு புண்ணிய ஐயா சீனி விழுந்து முக்கு தத்த போய் விடுக்கிறேன் ஐயா
2: மாட்ட
1: சூப்பரி டாக்டர்னே டாக்டர் ஹரியிடம் கீழே தீரவானே
3: இனா வெவி சிந்து அண்ணே FM 93.5 FM 93.7 හැන්දෑවේ 4 වෙද්දි ටියුන් කරලා තියාගන්න.
4: Evening Drive with Chamit and Charu.